0: ஏஜென்சிஸ் திருவண்ணா, கிராம்ப்டன் பேஸ், கிர்லோஸ்கர், வி கார்ட் பம்ப் செட்டுகள், கிராம்ப்டன் ஃபேன்ஸ், சிண்டெக்ஸ் வாட்டர் டேங்க், கேலச்சந்திரா பிவிசி பைப்ஸ், மிகச்சின பிளம்பிங் மெட்டீரியல்ஸ் தொடங்கியவ ஹோல்சேலாயும் ரீட்டெயிலாயும் கழிஞ்ச 53 வருஷங்களாய் விதரணம் செய்து வரணும். திருவள்ளையிலே மிகச்ச ஸ்தாபனம் ஜியோ ஏஜென்சிஸ், மிதமாய வில மிகச்ச வில்பனானந்தர சேவனம். ஜியோ ஏஜென்சிஸ், காவேரி பில்டிங், தீபா டவர்னு சமீபம், திருவல்ல.
1: മോൾക്ക് സർജറി വേണമെന്നാ ഡോക്ടർ പറയുന്നത്.
0: വിഷമിക്കണ്ട, ചെങ്ങന്നൂർ KMC ഹോസ്പിറ്റലിലെ പീഡിയാട്രിക് സർജറി വിഭാഗമുണ്ടല്ലോ. നവജാത

0: ரேடியோ மேக்ஃபாஸ்ட் 90.4 டைம் செக்
1: 9 o'clock. ஜியோ ஏஜென்சி திருவண்ணா, கிராம்ப்டன் பேஸ், கிர்லோஸ்கர், வி கார்ட் பம்ப் செட்டுகள், கிராம்ப்டன் ஃபேன்ஸ், சிண்டெக்ஸ் வாட்டர் டேங்க், கேலச்சந்திரா பிவிசி பைப்ஸ், மிகச்சின பிளம்பிங் மெட்டீரியல்ஸ் தொடங்கியவ ஹோல்சேலாயும் ரீட்டெயிலாயும் கழிஞ்ஞ 53 வருஷங்களாய் விதரணம் செய்து வருந்த திருவள்ளையிலே மிகச்ச ஸ்தாபனம் ஜியோ ஏஜென்சிஸ். மிதமாய விழா, மிகச்ச வில்பனானந்தர சேவனம். ஜியோ ஏஜென்சிஸ், காவேரி பில்டிங், தீபா டவர்னு சமீபம், திருவள்ளா.

ஏஜென்சிஸ் திருவல்லா, கிராம்ப்டன் பேஸ், கிர்லாஸ்கர், வி கார்ட் பம்ப் செட்டுகள், கிராம்ப்டன் ஃபேன்ஸ், சிண்டெக்ஸ் வாட்டர் டேங்க், கேலச்சந்திரா பிவிசி பைப்ஸ், மிகச்சின பிளம்பிங் மெட்டீரியல்ஸ் தொடங்கியவா ஹோல்சேலாயும் ரீட்டெயிலாயும் கழிஞ்ச 53 வருஷங்களாய் விதரணம் செய்து வருது திருவல்லையிலே மிகச்ச ஸ்தாபனம் ஜியோ ஏஜென்சிஸ். மிதமாய வில, மிகச்ச வில்பனானந்தர சேவனம். ஜியோ ஏஜென்சிஸ், காவேரி பில்டிங், தீபா டவர்னு சமீபம், திருவல்லா.

காணுவா மாமலகும் அப்புறம் தாழ்வரத்தியிலாளும் கரிம்பனையாயவன் ஓர்ம பெற்றிட்ட சாபிள்ளகள் போல ஸ்மரகாட்சர சிலுபேட்சிச்சவன் நதனில்லாத்த மக்களை கைவிட்டு நாடுதோறும் கருண பெய்யிச்சவன் ஜீவஜாலங்களொக்க நிழல் படம் மாறியத்தும் புலர்கால வேளையில் கிரியிட்ட கடலாசு துண்டிலே காவியதேவியைக் கண்டு காமிச்சவன்

என்னும் வீணரின் நீடம் சாந்திர சந்தன கந்தமாய் நீ வந்து சேர்ந்தாலே சாந்திர

0: என்னடி கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்க, யாரடி சொல்லி கொடுத்த?
1: நீதான்.
0: நான் எப்படி சொல்லி கொடுத்த?
2: நீ கெட்ட வார்த்தை பேசுன, கெட்டு கெட்டு பழகுன, கத்து கட்டு இப்ப வந்து திட்டி திக்கற.
0: ஓ, நான் பேசலன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல.

0: ஐ கேர் ஹாஸ்பிடல் அமிதா ஐ கேர் கேட்டராக்ட் ரெட்டினா கார்னியா க்ளோகோமா பீடியாட்ரிக் ஆப்தால்மாலஜி தொடங்கிய கண்ணின் எல்லா பரிசோதனைகளும் லாசிக் சேவனமும் இனி ஆதுனிக சௌகரியங்களோடு கூடி இன்று தன்னை சந்தர்ஷிக்கும் அமிதா ஐ கேர் இன்டர்நேஷனல் காம்ப்ளெக்ஸ் புஷ்பகிரி ரோட் திருவல்ல.
1: இன்று நான் திருவல்லிலேக்கு போகையான. തിരുവല്ലയിലാണ് കേരളത്തിലെ ഏറ്റവും വലിയ ഡിസൈനർ ബുട്ടീക്കായ ഇലാനുള്ളത്. ലോകോത്തര നിലവാരമുള്ള ഫാഷനുകളും ട്രെൻഡുകളും കളർ കോമ്പിനേഷനുകളും എല്ലാം ആദ്യം വരുന്നത് തിരുവല്ലയിലാണ്. ഇലാൻ ക്ലാസിക്സിലെ വെറൈറ്റി കളക്ഷൻസ് അതെന്നെ ശരിക്കും അതിശയിപ്പിച്ചു.
2: ഇലാൻ ക്ലാസിക്സ് മുത്തൂർ തിരുവല്ല.

கோடை பயோ ஸ்பெக்ட்ரம் 2026 அட்வான்ஸஸ் இன் பயோலஜிக்கல் சயின்சஸ் என்ற விஷயத்தை ஆஸ்பதமாக்கிய அந்தர்தேசிய கான்பரன்ஸ் 2026 ஜூன் 17-18 தேதிகளில் நடக்கணும். தேசிய அந்தர்தேசிய தலத்திலுள்ள சாஸ்திரஜர், கவேஷகர், அத்தியாபகர், வித்தியார்த்திகள் என்னிவர் பங்கெடுக்கிற ஈ அக்காடமிக் சங்கமத்தில் பைட்டோ கெமிஸ்ட்ரி, ஜீனோமிக்ஸ், என்வைரன்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி, AI அசிஸ்டட் ட்ரக் டிஸ்கவரி, மைக்ரோபியல் இன்ட்ராக்ஷன் என்னிவ உள்பட ஜீவசாஸ்திரத்திலே நவீன கவேஷண மேகலகளை ஆஸ்பதமாக்கி பிரபாஷணங்களும் சாஸ்திரீய சர்ச்சைகளும் சங்கடிப்பிக்கணும். ஃபெடரல் பேங்க், திருவல்ல, டைஜீன் பயோடெக்னாலஜிஸ் எர்ணாகுளம், ஸ்பெக்ட்ராடிக்ஸ் ஃபார்மா பிரைவேட் லிமிடெட் புனே என்னை பிரமுக ஸ்தாபனங்களுடைய பின்துணையோட அந்தர்தேசிய சம்மேளனத்தில் ஓரல் பிரசன்டேஷனும் போஸ்டல் பிரசன்டேஷனும் ஈ கான்பரன்ஸ் அவசரம் ஒருக்கணும். கூடுதல் விவரங்களுக்கும் ரெஜிஸ்ட்ரேஷனும் www.macfast.org/biospectrum2K26 എന്ന വെബ്സൈറ്റ് സന്ദർശിക്കുക. ശ്രദ്ധിക്കുക, രജിസ്റ്റർ ചെയ്യേണ്ട അവസാന തീയതി ജൂൺ 14. ബയോസ്പെക്ട്രം.

0: லெட்ஸ் ப்ளே கேம். பிளேயர் 1 கல்கி. ஃப்ரெண்ட்ஷிப் தா லவ்வா கன்வெர்ட் ஆகும்னு மீம்ஸ் அண்ட் மெசேஜஸ் சப்போர்ட் அவளுக்கு தாக்கு. அப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வா கன்வெர்ட் ஆகுமே, அது என்ன படம்? அஜித் பையன் நடிச்சு விஜய் பையன் டைரக்ட் படம்
1: பத்ரி 2.
0: பத்ரி 2. அப்புறம் தனுஷ் பையன் நடிச்ச திருச்சி தமிழம் 2. இப்படி படமா போட்டு போட்டு ஃப்ரெண்ட்ஷிப் தா லவ், ஃப்ரெண்ட்ஷிப் தா லவ்னு அவ மைண்ட்ல ஏத்தி ஏத்தி அவளை பிக் பண்ணி

அது எங்கேயுமே ரீச் ஆகாத மாதிரி ஃபில்டர் பண்ணுங்க, பிளாக் பண்ணுங்க. எல்ஐகே சொன்னது மட்டும்தான் இங்க நடக்கும்.

ஏஜென்சிஸ் திருவண்ணா, கிராம்ப்டன் பேஸ், கிர்லோஸ்கர், வி கார்ட் பம்ப் செட்டுகள், கிராம்ப்டன் ஃபேன்ஸ், சிண்டெக்ஸ் வாட்டர் டேங்க், கேலச்சந்திரா பிவிசி பைப்ஸ், மிகச்சின பிளம்பிங் மெட்டீரியல்ஸ் தொடங்கியவ ஹோல்சேலாயும் ரீட்டெயிலாயும் கழிஞ்ச 53 வருஷங்களாய் விதரணம் செய்து வரணும். திருவள்ளையிலே மிகச்ச ஸ்தாபனம் ஜியோ ஏஜென்சிஸ், மிதமாய வில மிகச்ச வில்பனானந்தர சேவனம். ஜியோ ஏஜென்சிஸ், காவேரி பில்டிங், தீபா டவர்னு சமீபம், திருவள்ளா.